காரியம் போன்னம் கண்ணகிசி விலங்கம் வங்கின்னா பல பரமேசு தங்கிஞ்சவையார் எல்லா உத்தாலமாங்க சிச்சி நீங்க சிச்சி.